我就让这个美乐里来呀。格浪这个模样俺参加就美乐呀。当当当也能被弄进乐里来呀。用这呀没把这乐里有呀。打打路地拉高你的车呀。那个男天家我们红人的呀。因为二姑的同哥马软人渣呀。那里可能先接些马中渣呀。因为花了我也用力的门呀。Star go por di ya yun le di me le ya. Ya galan kirir to kıl sa cari te ya. Yen hua tir ya tar ya ce ci re le ya. Ya ce me le lakşin ci ro si ci ya ne ya. Ya de me le ya li ran ce ci ya ne ya.杨桃呀没把这拉的哟呀。和这喊的乐声的声音就黑呀。杨天别错的这里来呀。那个难题那个你知不知哟呀。托个那几个那批真就这里的呀。而得了破起的这个个不离嘛呀。可就让俺死了嘛我离的呀。咱妈这个把这个整理人的呀。要学着他你的你的哟呀。要我妈也没那大姐的啦呀。Stagir ur chingul herwari ta ya. Arjig komlag cha yulas ta ja cha yana ya. Yon zambu gulung sa cha di la ya. Da chagpa chi vima uri ta ya. Yard jina ngali sa zgari yo ya.花在这里那家有了的草呀。马花我拿了草里的果呀。那个男的家里是我的人呀。用三天那古旧的人呀。用碗的茶我看着那有了呀。要你妈大路工作的来呀，有了这个八家，爹个妈有了几个了呀？要个妈有了多个那娃的来呀？要个茶木里么个大的酒呀？要工资的话，爹家这里是了呀？花这有了大落大家的下呀。大金不我的真扎的哟呀。从那个农不我的真扎的哟呀。三就给我的真扎的哟呀。你能接个啦我就把你的呀。那三七就是完整门的里呢呀，你那几个么我花里的得呀，因为你个看不见东里里呢呀，呀你几个那莫西巴里得呀，我想出国了打个罗格里呢呀。那个那么我几十大回几里了呀，那些长些长的有几点呢？